0: லட்சுமி சில்க்ஸ் திருவள்ளா முத்தூர் ஏட்டுமானூர்.
1: வாக்குகள்க்கு சிறகு விரிச்ச ஆகாசத்தேக்கு பறக்காம், கவிதகளிலூடே மனசின்ட நிசப்தத கேள்காம், ஹிருதயத்தை ஸ்பர்சிக்கிற வரிகளும் சிந்தகள் உணர்த்தும் கவிதகளுமாய் எத்தனும் ரேடியோ மேக்ஃபாஸ்ட் 90.4 காவ்ய சஞ்சாரம்.

கோகுலபால கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் இங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

சாரியும் முண்டு கடங்கை ஷர்ட்டு டேங்கை ப்ரா. இது சாதாரண ப்ரா இல்ல, கோப்ரா.